0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS Tamil. மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. எஸ்பிஎஸ் தமிழ் ஒளிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான உரஞ்சிரி வைரங் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் சரண்யா பாலகிருஷ்ணன். நேயர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் இரவு 8 மணிக்கு மறு ஒளிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இனி இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறும் முக்கிய நிகழ்ச்சி என்னவென்று முதலில் பார்க்கலாம்.
3: இந்த அவார்டு பத்தி தெரிஞ்ச உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீலிங் வந்து ரொம்ப ஹம்பிளிங்காக இருந்தது. இது மாதிரி பெரிய அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்களே, என்ன ரொம்ப சந்தோஷம், பட் ஆல்சோ வெரி ஹம்பிள். ஆல்தோ இந்த அவார்டு எனக்கு கொடுத்துருந்தாலும், நாங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோமோ, என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோமோ, இட்ஸ் மோர் ரெகக்னிஷன் ஆஃப் ஆல் தட் ஒர்க்.
2: ஆஸ்திரேலிய குடியுரிமை இல்லாத சுமார் 51,000 பேர் 5% டெபாசிட் முன்பணம் திட்டத்தின் கீழ் வீடு வாங்கியுள்ளனர் என சமீபத்தில் நடைபெற்ற செனட் எஸ்டிமேட்ஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது குறித்த செய்தியின் பின்னணி சமூக நீதி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறைகளில் பணியாற்றிய மெம்பர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஆஸ்திரேலியா விருது பெற்றுள்ள டெரஸ் ஜெயரத்னம் அவர்களுடன் உரையாடல், ஆஸ்திரேலியாவின் உயரிய தீவிர சிகிச்சை மருத்துவம், தொற்று கட்டுப்பாடு மற்றும் உயர்கல்வி துறைகளில் சிறப்பான பங்களிப்பிற்காக மெம்பர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருது பெற்ற பேராசிரியர் பாலசுப்பிரமணியன் வெங்கடேசன் அவர்களுடன் உரையாடல், அதோடு மேலும் இலங்கை இந்திய உலக செய்திகள் ஆகியவை ஒலிக்க உள்ளன. இனி செய்திகளுக்குள் செல்வோம்.

0: SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் ரேணுகா துரைசிங்கம். ஆஸ்திரேலியாவின் 2026 ஆண்டுக்கான மன்னர் பிறந்தநாள் விருதுகள் கிங்ஸ் பர்த்டே ஆனர்ஸ் பட்டியலில் 900க்கும் மேற்பட்டோர் அவர்களின் சிறப்பான பங்களிப்புகளுக்காக கௌரவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 51 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கும் இந்த விருதுமுறை சமூகத்தில் சிறப்பு சாதனைகள், அர்ப்பணிப்பான சேவை மற்றும் தேசிய வளர்ச்சிக்கான பங்களிப்புகளை அங்கீகரித்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா பொது பிரிவில் விருது பெற்ற 703 பேரில் 230 பேர் மட்டுமே பெண்கள் என்ற பின்னணியில் இந்த விருது முறைமையில் பெண்களின் பிரதிநிதித்துவம் இன்னமும் குறைவாக இருப்பதாக கவர்னர் ஜெனரல் சாம் ஆஸ்டின் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது பெண்களின் எண்ணிக்கை சுமார் 5% உயர்ந்திருந்தாலும் எதிர்காலத்தில் இது மேலும் அதிகரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்காக மேலும் பல திறமையான பெண்கள் விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் புதிதாக வெளியாகியுள்ள கருத்து கணிப்பின்படி ஆஸ்திரேலியாவின் மிகவும் பிரபலமான அரசியல் கட்சியாக ஒன் நேஷன் திகழ்கிறது. கடந்த வாரம் இணையவழியில் 1240 வாக்காளர்களின் பங்களிப்புடன் நடத்தப்பட்டு தி ஆஸ்திரேலியன் நாளிதழில் வெளியிடப்பட்டுள்ள இந்த கருத்து கணிப்பில் ஒன் நேஷன் கட்சி 4 புள்ளிகள் உயர்ந்து 31% முதன்மை வாக்குகளை பெற்றுள்ளது. லேபர் கட்சியின் முதன்மை வாக்குகள் 1 புள்ளி குறைந்து 30% உள்ளது. எதிர்க்கட்சி கூட்டணி கோலிஷனின் முதன்மை வாக்குகள் 2 புள்ளிகள் குறைந்து 18% சரிந்துள்ளது. இந்த முடிவுகள் கடந்த வாரம் வெளியான மற்றொரு கருத்து கணிப்பான ரெட்பிரிட்ஜ் குரூப் அக்சன் ரிசர்ச் கருத்து கணிப்பின் முடிவுகளுடன் பெரும்பாலும் ஒத்திருக்கின்றன. இதேவேளை இந்த கருத்து கணிப்பு தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள சமூக சேவைகள் அமைச்சர் டானியா பிளிபசர்க், தமது அரசு மக்கள் எந்த விடயங்களில் அதிருப்தி அடைகிறார்கள் என்பதை கவனித்து செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் விரும்பும் மாற்றத்தை தற்போதைய அரசு நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் செவன் நெட்வொர்க்குக்கு அளித்த பேட்டியில் அவர் தெரிவித்தார்.
1: Oh, look, I think One Nation are obviously having a moment because Australians are crying out for change. What I'm saying is that we're the party that's delivering change, and it's controversial. Like, this budget is the great example of that. We are making big changes so that ordinary young Australians can hope to put a roof over their family's head one day.
0: ஆஸ்திரேலியாவின் முன்னாள் ஆஸ்திரேலியன் ஆஃப் தி இயர் விருது பெற்றவரும் முன்னணி ஆராய்ச்சியாளருமான பேராசிரியர் ரிச்சர்ட் ஸ்கோலியர் நீண்டகால புற்றுநோய் போராட்டத்திற்கு பிறகு தனது 59வது வயதில் உயிரிழந்துள்ளார். சர்வதேச அளவில் மதிக்கப்படும் புகழ்பெற்ற தோல் புற்றுநோயியல் நிபுணரான அவர் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற உதவிய தோல் புற்றுநோய் ஆராய்ச்சியில் முக்கிய பங்களிப்பு செய்திருந்தவர் ஆவார். மேற்கு ஆஸ்திரேலிய கடற்கரையில் சுறா தாக்குதலில் உயிரிழந்தவர் டேனியல் டர்பின் என்ற நீர்மூழ்கி வீரர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் கடந்த சனிக்கிழமை June 6 மைக்கேல்மாஸ் ஐலண்ட் அருகே நிகழ்ந்துள்ளது. குடும்பத்தினருடன் ஸ்பியர் ஃபிஷிங் செய்து கொண்டிருந்தபோது அவர் சுறா தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. லெபனானுக்கான போர் நிறுத்த திட்டத்தை கடந்த வாரம் அமெரிக்கா அறிவித்திருந்த நிலையில் இஸ்ரேல் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளை தாக்கியுள்ளது. இத்தாக்குதல்களில் 2 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 20 பேர் காயமடைந்துள்ளதாக லெபனான் தெரிவித்துள்ளது. இந்த பகுதி ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய கோட்டையாக கருதப்படுகிறது. லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேல் நோக்கி ஏவுகணைகள் வீசப்பட்டதற்கு பதிலாக இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. எனினும் ஹிஸ்புல்லா இதுவரை இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை.
2: இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
3: நேயர்களே, இது SBS தமிழ். நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. சமூக நீதி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறைகளில் பணியாற்றிய மெம்பர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருது பெற்றுள்ள டெரன்ஸ் ஜெயரத்னம் அவர்களுடன் உரையாடல். ஆஸ்திரேலியாவின் உயரிய தீவிர சிகிச்சை மருத்துவம், தொற்று கட்டுப்பாடு மற்றும் உயர்கல்வித்துறையில் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பிற்காக மெம்பர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருது பெற்ற பேராசிரியர் பாலசுப்ரமணியன் வெங்கடேசன் அவர்களுடைய உரையாடல் காத்திருக்கிறது. தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள்.
4: எனக்கு சர்ப்ரைஸ்டா இருந்தது. எனக்கு தெரியல யார் நாமினேட் பண்ணது. கவர்னர் ஜெனரல்ஸ் ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணது கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். அண்ட் அவையோட கான்டாக்ட் வந்து AM மெம்பர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா, அது ஈவன் பிகர் சர்ப்ரைஸா போயிட்டுது.
3: அடுத்த செய்தியின் பின்னணி. ஆஸ்திரேலியா குடியுரிமை இல்லாத சுமார் 51,000 பேர் 5% டெபாசிட் முன்பணம் திட்டத்தின் கீழ் வீடு வாங்கியுள்ளனர் என சமீபத்தில் நடைபெற்ற செனட் எஸ்டிமேட்ஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் செல்வி இன்பசேகரன்.
5: ஆஸ்திரேலியாவில் வீட்டு வசதி என்பது நீண்ட காலமாகவே ஒரு முக்கியமான சமூக மற்றும் அரசியல் விவகாரமாக இருந்து வருகிறது. வீட்டு விலை உயர்வு, வாடகை நெருக்கடி, இளம் குடும்பங்கள் முதல் வீடு வாங்க முடியாத நிலை போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வாக பெடரல் அரசு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் 5% டெபாசிட் முன்பணத்துடன் வீடு வாங்கும் திட்டம். ஆனால் இந்த திட்டம் தற்போது கடும் அரசியல் சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாகியுள்ளது. 5% டெபாசிட் முன்பணம் திட்டம் என்றால் என்ன? இந்த திட்டம் முதல் முறையாக வீடு வாங்கும் நபர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. வழக்கமாக வீடு வாங்க குறைந்தபட்சம் 20% முன்பணம் செலுத்த வேண்டிய நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் வெறும் 5% முன்பணத்துடன் வீடு வாங்க முடியும். மீதமுள்ள தொகைக்கு கடன் வழங்கும் வங்கிக்கு ஆஸ்திரேலிய பெடரல் அரசு உத்தரவாதம் வழங்குகிறது. இதன் மூலம் குறைந்த வருமானம் உள்ளவர்கள், இளம் குடும்பங்கள், நீண்ட காலமாக வாடகையில் வசிப்பவர்கள் ஆகியோருக்கு வீடு வாங்கும் கனவை நினைவாக்க முடியும். ஆனால் கடன் வாங்கிய நபர் கடனை கட்ட தவறினால், அதாவது டிஃபால்ட் ஆனால், இந்த இழப்பை ஆஸ்திரேலிய வரி செலுத்துபவர்கள்தான் ஏற்க வேண்டிய நிலை உருவாகிறது. சமீபத்தில் நடைபெற்ற செனட் எஸ்டிமேட்ஸ் விசாரணையில் இந்த திட்டம் தொடர்பான புதிய தகவல்கள் வெளியானது. அதன்படி 51,000 ஆஸ்திரேலிய குடியுரிமை இல்லாதவர்கள் இந்த 5% டெபாசிட் முன்பணம் திட்டத்தின் கீழ் வீடு வாங்கியுள்ளனர். இந்த எண்ணிக்கை பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆரம்பத்தில் அதிகாரிகள் குறைவான எண்ணிக்கையை கூறியிருந்தாலும் பின்னர் தெளிவுபடுத்தப்பட்ட தகவலில் இந்த உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த 51,000 பேரும் ஆஸ்திரேலிய நிரந்தர குடியுரிமை கொண்டவர்கள். ஆனால் ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்றவர்கள் அல்ல. முக்கியமாக இந்த 5% டெபாசிட் திட்டம் தற்காலிக விசா கொண்டவர்களுக்கு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் செனட்டில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. லிபரல் கட்சியின் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்ட்ரூ பிராக் மற்றும் லேபர் கட்சியின் அமைச்சர் டிம் ஏஎஸ் இடையே கடும் வாக்குவாதம் நடந்தது. இந்த திட்டம் ஆஸ்திரேலியர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது, அப்படியிருக்க ஏன் குடிமகன் அல்லாதவர்களுக்கு இதை விரிவுபடுத்தினீர்கள் என்று கேள்வி எழுப்பிய ஆண்ட்ரூ பிராக்கிற்கு பதிலளித்த அமைச்சர் டிம் ஏஎஸ், நிரந்தர குடியுரிமை உள்ளவர்கள் ஆஸ்திரேலிய சமூகத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கிறார்கள். அவர்கள் இங்கு நிரந்தரமாக வாழ்கிறார்கள், வரி செலுத்துகிறார்கள், குடும்பங்களை வளர்க்கிறார்கள், பாதுகாப்பு துறையிலும் பணியாற்றுகிறார்கள் என்று பதில் கூறினார். ஆனால் அவர்கள் வரி செலுத்தினாலும் அவர்கள் ஆஸ்திரேலியர்கள் அல்ல. இது ஆஸ்திரேலிய முதன்மை வீடு வாங்கும் திட்டம் என்று ஆண்ட்ரூ பிராக் வாதிட, அந்த வாக்குவாதம் யார் உண்மையான ஆஸ்திரேலியர் என்ற கேள்வியை மீண்டும் எழுப்பியது. 2023 அல்பனீசி தலைமையிலான லேபர் அரசு 5% டெபாசிட் முன்பணம் திட்டத்தை நிரந்தர குடியுரிமை உள்ளவர்களுக்கும் விரிவுபடுத்தியது. அதன் விளைவாக தற்போது இந்த திட்டத்தை பயன்படுத்துபவர்களில் சுமார் 13% பேர் குடியுரிமை இல்லாதவர்கள் என்ற நிலை உருவாகியுள்ளது. லேபர் அரசின் நிலைப்பாடு என்னவென்றால், நிரந்தர குடியுரிமை உள்ளவர்கள் நீண்ட காலமாக நாட்டில் வாழ்பவர்கள். அவர்கள் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கிறார்கள். வீடு வாங்கும் உரிமை அவர்களுக்கும் இருக்க வேண்டும். இதனையே சேனல் 7 நிகழ்ச்சியில் பங்கேற்ற லேபர் அமைச்சர் மார்க் பட்லர் தெரிவித்துள்ளார்.
6: Permanent residents are here forever. They're building careers, they're building businesses, they're having children, and we want them to enjoy the full Australian dream, which includes getting into housing. Some in my electorate have been here literally for decades, British, Italian migrants, more recently people from India and China. So they are here for life. Of course, we'd love them as soon as possible to go out and take the citizenship test and go to the ceremony as well, but they are here for life and we want them to enjoy the full Australian dream.
5: லிபரல் கட்சியின் தலைவர் ஆங்கஸ் டெய்லர் இந்த விவகாரத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வரி செலுத்துபவர்களின் பணத்தில் இயங்கும் இந்த கடன் திட்டம் ஆஸ்திரேலிய குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்று கூறும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆங்கஸ் டெய்லர், கோலிஷன் கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டம் குடிமக்கள் அல்லாதவர்களுக்கு முற்றிலும் நிறுத்தப்படும். தற்போதைய இந்த நிலைமை அதிர்ச்சி ஊட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார். ஒன் நேஷன் கட்சியின் தலைவர் போலின் ஹான்சன் இதைவிட ஒரு படி மேலே சென்று தனது கருத்தை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய குடிமக்கள் அல்லாதவர்கள் ஆஸ்திரேலிய வீடுகளை வைத்திருக்கவே கூடாது என்று எக்ஸ் சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். வெளிநாட்டவர்களின் வீட்டு உரிமையை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும். தற்போது வீடு வைத்திருப்பவர்களுக்கு விற்க 2 ஆண்டுகள் அவகாசம் கொடுக்க வேண்டும். விற்கவில்லை என்றால் அரசு அந்த சொத்தை கையகப்படுத்த வேண்டும். இவை அனைத்தும் ஆஸ்திரேலியாவையும் ஆஸ்திரேலியர்களையும் முதன்மைப்படுத்தும் நோக்கத்தில் என்று ஒன் நேஷன் கட்சி தலைவர் போலின் ஹான்சன் மேலும் விளக்கினார். அரசு தரவுகளின்படி வெளிநாட்டவர்கள் ஆஸ்திரேலிய வீடுகளில் 1% மட்டுமே வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் எண்ணிக்கையில் பார்க்கும்போது 1,08,000 மேற்பட்ட வீடுகள் ஆஸ்திரேலியர்களின் உரிமையில் இல்லை. சமீபத்தில் வெளியான ஏடிஓ தரவுகள் மேலும் ஒரு முக்கிய தகவலை வெளிப்படுத்தின. வெளிநாட்டவர் உரிமையில் உள்ள வீடுகளில் 67% வீடுகள் சீனர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இந்த தகவல் வெளிநாட்டு முதலீடு குறித்த அச்சத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த விவாதங்களுக்கு மத்தியில் லேபர் அரசு சமீபத்தில் ஒரு முக்கிய முடிவையும் அறிவித்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஏற்கனவே உள்ள பழைய ஆஸ்திரேலிய வீடுகளை வாங்க தடை விதித்து அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை வீட்டுச் சந்தையில் அழுத்தத்தை குறைக்கவும் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது. 5% டெபாசிட் முன்பணம் வீட்டு திட்டம் 1,000,000 மக்களுக்கு வீடு வாங்கும் கனவை நனவாக்கியிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் யாருக்கு இந்த சலுகை வழங்கப்பட வேண்டும், வரி செலுத்துபவர்களின் பணம் யாருக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படை கேள்வியையும் எழுப்பியுள்ளது. ஒருபுறம் நிரந்தர குடியுரிமை உள்ளவர்கள் சமூகத்தின் ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறார்கள். மறுபுறம் குடிமக்களுக்கே முதன்மை வழங்க வேண்டும் என்ற குரலும் வலுவாக ஒலிக்கிறது. வருங்கால அரசியல் மாற்றங்கள் இந்த திட்டத்தின் திசையை தீர்மானிக்கப் போகின்றன. ஆஸ்திரேலியாவின் வீட்டு நெருக்கடி தீருமா அல்லது மேலும் தீவிரமாகுமா என்பதற்கு இத்தகைய கொள்கை முடிவுகளே முக்கிய காரணியாக அமையும்.
7: ஆஸ்திரேலிய குடியுரிமை இல்லாத சுமார் 51,000 பேர் 5% டெபாசிட் முன்பணம் திட்டத்தின் கீழ் வீடு வாங்கியுள்ளனர் என சமீபத்தில் நடைபெற்ற செனட் எஸ்டிமேட்ஸ் விசாரணையின் தகவலை செய்தியை இதையடுத்து வந்தவர் செல்வி இன்பசேகரன். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின் செய்தியின் பின்னணி தொடரும்.
8: ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மற்றும் டாரஸ் ஸ்ட்ரெய்ட் தீவு மக்களை பாதிக்கும் அரசியல் சமூக கலாச்சார விவரங்களை விரிவாக அலசுகிறது என்ஐடிவியின் தி பாயிண்ட் என்ற நிகழ்ச்சி. என்ஐடிவி சேனல் 34 மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
9: SBS South Asian brings you closer to South Asia. News in 10 languages, the SBS Spice podcast, and the hottest tracks on SBS South Asian radio. There is so much to explore. Check it out now on the SBS audio app or website.
10: SBS World News. சுடச்சுட செய்திகளை உடனுக்குடன் எடுத்து வருகிறது SBS World News. ஆஸ்திரேலியா மற்றும் உலக செய்திகள் ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 SBS தொலைக்காட்சி மற்றும் SBS ஆன் டிமாண்ட்.
11: புதிதாக நாட்டில் குடியேறுகின்றவர்களுக்கு வீடு, உடல்நலம், வேலைவாய்ப்பு என்று பல தகவலுக்கு ஆஸ்திரேலியா எக்ஸ்பிளைன்ட் நிகழ்ச்சி உதவுகிறது. செல்லுங்கள் sbs.com.au/australiaexplained.
12: SBS Audio.
13: உங்கள் மன உணர்வோடு பொருந்த பிளேயை அழுத்துங்கள்.
14: SBS Chill.
15: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
16: Can you describe that feeling for people who haven't experienced
17: it? SBS Hindi உப்லப்த் கர்வாதா ஹே.
18: 60க்கும் மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
19: sbs.com.au/audio.
20: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
7: நேயர்களே, செய்தியின் பின்னணி தொடர்கிறது. ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை, நைஜீரியாவில் போகோ ஹராமிடமிருந்து 100,000+ மீட்பு, இந்தியாவில் காக்ரோச் ஜனதா கட்சி, இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம், வடகொரியாவின் சீன அதிபர் உள்ளிட்ட உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கிறார் நமது தமிழக செய்தியாளர் தமிழ் பிரபாகரன்.
21: SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஈரானின் உச்ச தலைவர் மொஜிபா கமேனிக்கு ஒரு சிறப்பு கடிதத்தை வழங்குவதற்காக பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நக்வி ஈரானுக்கு பயணமாகியுள்ளார். ஈரானின் தலைநகரான தெஹ்ரானுக்கு சென்றடைந்த நக்வி ஈரானிய உள்துறை அமைச்சர் எஸ்கந்தர் மோம்னியை சந்தித்து சமீபத்திய பிராந்திய நிகழ்வுகள் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் உள்ளிட்ட பிற விவகாரங்கள் குறித்து பேசியதாக நக்வி சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 3 மாத காலமாக ஈரான் அமெரிக்கா இடையே போர் பதற்றம் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் ஹார்மோஸ் நிலையில் சர்வதேச கடல்வழி போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்த 2 ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை சமீபத்தில் தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் மிக்கதாக கருதப்படுகிறது. அத்துடன் கடந்த 5 ஜூன் அன்று குவைத் மற்றும் பஹ்ரைனை நோக்கி ஈரானால் செலுத்தப்பட்ட 7 பேலஸ்டிக் ஏவுகணைகளை அமெரிக்க படை இடைமறித்ததாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் 5வது கடற்படையின் தலைமையத்தை கொண்டுள்ள பஹ்ரைன் இந்த தாக்குதல்களை அப்பட்டமான ஆக்கிரமிப்பு என கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல் பதற்ற நிலையை மேலும் ஆபத்தான வகையில் தீவிரப்படுத்துவதாக குவைத் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் எகிப்த், ஜோர்டான் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளும் இந்த தாக்குதல்களுக்கு கண்டனத்தை பதிவு செய்துள்ளன. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை மற்றும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் என்ற தோனியை மாறி மாறி வெளிப்படுத்தி வருகிறார்.
1: So the bombers go in, they entomb a lot of this enriched uranium.
19: Yeah.
1: At this point, do you need a deal with Iran to go get it? Or have you thought about just a covert, daring, send in the SEALs, send in the Rangers?
19: Yeah, but I didn't want to be Jimmy Carter, you know? I didn't feel like being Jimmy Carter. So
1: that's off.
19: We did. Well, we thought about it right at the very beginning, before you saw, before we did what we did, before we destroyed their entire military. We thought about it, and I didn't want to be in a position where you had, you know, to get there. It's not like Venezuela. Like you go in, you're there for a matter of minutes, and you're out, and everybody's waving goodbye as you take off, and you brought the cargo back. This is different.
21: அதே சமயம் ஈரானிய தரப்பு மிகவும் எச்சரிக்கையான வார்த்தைகளை வெளிப்படுத்தி வருவதுடன் பேச்சுவார்த்தைகள் முட்டுக்கட்டையில் உள்ளதாகவும் இந்த முட்டுக்கட்டையை ட்ரம்ப் உடைக்க வேண்டும் என்றும் ஈரானிய உச்சத்தலைவரின் ராணுவ ஆலோசகரான மொஹ்சின் ரசாயி அமெரிக்க ஊடகமான CNN-இடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் அமெரிக்காவால் முடக்கப்பட்டுள்ள சுமார் 24 பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஈரானிய சொத்துக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் ஈரானிய தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. தெற்கு லெபனான் மற்றும் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களை கண்டித்திருக்கும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் பேச்சுவார்த்தைகளுக்கான பாதையை தடுப்பது மட்டுமின்றி எதிரியுடன், அதாவது இஸ்ரேலுடன் நேரடி முதலிலும் ஈடுபடுவோம் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கடுமையாக சாடியிருக்கும் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் அவர்கள் போர் நிறுத்தத்தில் உறுதியுடன் இல்லை, பேச்சுவார்த்தையிலும் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை என கூறியிருக்கிறார். மேலும் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை மூலமும் லெபனானுடனான ஒப்பந்தத்தை மீறுவதன் மூலமும் அவர்கள் அதிகார மொழியை மட்டுமே புரிந்து கொள்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிறார்கள் என சாடியிருக்கிறார். அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்காற்றும் ஈரானிய சபாநாயகரின் இப்பேச்சு அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் புறந்தள்ள முடியாத ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் போக்கோ ஹராம் அமைப்பினரால் கடத்தப்பட்ட 360 பேரை விடுவித்துள்ளதாக நைஜீரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் போர்னோ மாநிலத்தின் தெற்கு பகுதி போக்கோ ஹராம் வலுவாக நிலை கொண்டிருக்கும் பகுதியாக கருதப்படும் நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த 360 பேரையும் மீட்டதாக நைஜீரிய ராணுவம் கூறியுள்ளது. நூற்றுக்கணக்கான மக்களை மந்தாரா மலைப்பகுதிகளில் கடுமையான சூழ்நிலைகளில் போக்கோ ஹராம் சிறை வைத்திருந்ததாக ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. பிணைக்கதிகளை மீட்பதற்காக மில்லியன் கணக்கான நைஜீரிய நேராக்களை போக்கோ ஹராம் அமைப்பு கோரியிருந்தது. எஸ்பிஎம் இன்டெலிஜென்ஸ் என்ற நிறுவனத்தின் கருத்துப்படி இந்த குழு தொடர்ந்து ஆட்கடத்தல்களில் ஈடுபட்டு வருவதுடன் கடந்த July 2024 முதல் June 2025 வரையிலான காலகட்டத்தில் சுமார் 1.66 மில்லியன் டாலர்களை இப்படியான கடத்தல்கள் வழியாக ஈட்டியுள்ளது. நைஜீரியாவில் போக்கோ ஹராம், மேற்கு ஆப்பிரிக்க IS அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு ஆயுத அமைப்புகள் நடத்திய தாக்குதல்களில் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதோடு குறைந்தது 20 லட்சம் பேர் தங்கள் வாழ் விட்டு வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியதாக கருதப்படுகிற நிலையில் இந்தியாவும் அமெரிக்காவும் விரைவில் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்.
19: They wouldn't let Harley Davidson sell its motor. They would charge 200% tariff. Mm-hmm. So Harley Davidson was precluded. They ended up going to India and building their own plants, which is unfortunate that happened, but it happens. That was before me. But they charged tremendous amounts of tariffs to our company, and we didn't charge them anything. You know, they sold motorbikes here too. You know what we charged them? Nothing. And now it's the exact reverse. And we're making a lot of money with India. But we'll get to a deal, because I like, you know, I like your prime minister a lot. He's a good friend of mine. Get along great, and we're going to make a deal. We have a very good relationship.
21: அதே சமயம் கட்டாய உழைப்பை கொண்டு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தங்கள் சந்தைகளில் நுழைவதை தடை செய்ய தவறியதாக இந்தியா உட்பட 54 நாடுகள் மீது கூடுதலாக 12.5% இறக்குமதி வரியை விதிக்க அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பரிந்துரைத்திருப்பது இந்தியா அமெரிக்கா இடையிலான வரி சிக்கல்களை அதிகரிக்கக்கூடுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்தியாவில் ஜென்சி தலைமுறை இளைஞர்களின் ஆதரவுடன் வைரலாகி வரும் காக்ரோச் ஜனதா கட்சி சமீபத்தில் மாணவ நுழைவுத் தேர்வுகளில் நடந்த முறைகேடுகளை எதிர்த்து முதல் முறையாக புதுதில்லியில் போராட்டம் நடத்தியிருக்கிறது. அதிகாரிகளை விமர்சிக்கும் வேலையில்லா இளம் இந்தியர்களை கரப்பான் பூச்சிகளுடன் ஒப்பிட்டு இந்தியாவின் தலைமை நீதிபதி வெளிப்படுத்திய கருத்தை விமர்சிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட காக்ரோச் ஜனதா கட்சி ஜென்சி இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. காக்ரோச் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பியதைத் தொடர்ந்து இந்திய அரசுக்கு எதிரான முதல் போராட்டத்தை காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தி முடித்திருக்கிறது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் அழைப்பின் பேரில் ஜூன் 8-9 வரை வடகொரியாவுக்கு பயணம் மேற்கொள்வார் என சீன அரசு செய்தி நிறுவனமான ஜின்ஹுவா செய்தி வெளியிட்டிருக்கிறது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் வடகொரியாவிற்கு மேற்கொள்ளும் 2வது பயணம் இதுவாகும். முன்னதாக 2019 அவர் வடகொரியாவுக்கு சென்றிருந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் பெய்ஜிங்கிற்கு பயணம் மேற்கொண்ட சில வாரங்களுக்கு பிறகு ஜி ஜின்பிங் வடகொரியாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். அணு ஆயுத குறைப்புக்கு சீனா அளிக்கும் ஆதரவின் மீது வடகொரியாவுக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கும் நிலையில் ரஷ்யா வடகொரியா இடையே வளர்ந்து வரும் இராணுவ ஒத்துழைப்பு குறித்து சீனா முரண்படுவதாக சொல்லப்படுகிற நிலையில் வடகொரியா மற்றும் சீனா இடையே முக்கிய சந்திப்பு நடைபெற இருக்கிறது. முன்னதாக ட்ரம்ப் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்ட ஒரு வாரத்திற்குள் சீனா ரஷ்யா வெளியிட்ட ஒரு கூட்டறிக்கையில் வடகொரியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் வகையில் ராஜதந்திர தனிமைப்படுத்தல், பொருளாதார தடைகள், இராணுவ அழுத்தம் மற்றும் பிற வழிமுறைகளை பயன்படுத்துவதை சீனாவும் ரஷ்யாவும் கண்டித்திருந்தன. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.

0: உலகையே உங்கள் சமையல் அறைக்கு எடுத்து வாருங்கள். SBS ஃபுட், 7000-க்கும் மேற்பட்ட செயல்முறைகள், வீடியோக்கள், மேலும் பல. sbs.com.au/food என்ற இணையதளத்தை பாருங்கள்.
1: உலுரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஹார்ட் என்பது அரசியலமைப்பில் பூர்வீக குடிமக்களை அங்கீகரிப்பதற்கான ஒரு வரைபடம். sbs.com.au/uluru-statement எனும் இணையதளத்தில் தமிழ் மொழியை தெரிவு செய்து வாசியுங்கள்.
2: Want to enjoy the sights of South Asia whilst you listen to the sounds of SBS South Asian? We've got you. Watch SBS South Asian on SBS On Demand. It's your favorite radio channel in your language with great music from all over South Asia. But now, it's accompanied by stunning drone shots. Think mountain peaks, city streets, beaches and bazaars. It's radio with a view. SBS South Asian, stream it on SBS On Demand.
1: இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil. SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
3: சமூக நீதிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் அதன் நிலைத்தன்மையை பேணுவதற்கும் ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்பிற்காக ஆஸ்திரேலியாவின் அதி உயர் விருதுகளில் ஒன்றான மெம்பர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா இந்த வருடம் பேராசிரியர் டெரன்ஸ் ஜெயரத்னம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்தும் அவர் சந்தித்த சவால்கள், செய்த சாதனைகள் குறித்தும் டெரன்ஸ் ஜெயரத்னம் அவர்களை நேர்காண்கிறார் ரேணுகா துரைசிங்கம்.
4: வணக்கம் டெரன்ஸ் ஜெயரத்னம் அவர்களே.
5: வணக்கம்.
4: முதலில் எங்களது வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஆஸ்திரேலியாவின் மிக உயரிய விருதுகளில் ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த விருது உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்ற செய்தியை கேள்விப்பட்ட போது எப்படி உணர்ந்தீர்கள்?
5: எனக்கு சர்ப்ரைஸ்டா இருந்தது. எனக்கு தெரியல யார் நாமினேட் பண்ணது. கவர்னர் ஜெனரல்ஸ் ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணது கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். அண்ட் அவைட கான்டாக்ட் வந்து AM மெம்பர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா, அது even bigger surprise up with the idu vandha enakku the citation governor general use pannadhu is for significant service to social justice and to environmental conservation and sustainability. So in the work ipo nan padichathu vandha environmental engineering uni murich apra indha 35 varshama indha vela dhan seidirukken. So partly in the award vandu recognizing the time that I've spent in the space. Adore nan or Monash Business School fractional professor irukken. And the work vandu Monash Business School industry oda engage panna climate and sustainability areas engagement than nan help pandra Monash Business School la. And then I do a lot of non-profit board work, unpaid voluntary work. Adlin and Amnesty International board lan and chair pandranan Australian Amnesty International on board of Australian Conservation Foundation, which is the largest environmental NGO, nan treasurer under board la Biodiversity Council and nan board lerpan under organization is the peak body for biodiversity and flora and fauna and a number of other non-profit boards. Nan in the areas la work panra but also practice panra the, and then nan meat sapparel and I'm vegetarian I don't buy, try not to buy new things, and so I also contribute in other boards like Pro Veg, which is an international non-profit that encourages vegetarianism and veganism. So I think under contributions in the recognition vandirukku.
4: இப்ப நீங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கு 1983 பிளாக் ஜூலை கலவரத்துக்கு பிறகு ஒரு அகதியாக குடும்பத்தோடு ஆஸ்திரேலியாவுக்கு வந்த

0: இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையையும் தலைமைத்துவத்தையும் எப்படி வடிவமைத்தது?
1: நாங்கள் வந்தது ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு. நாங்கள் இலங்கையில மாத்தலையில இருந்து நாங்கள் மாத்தலையில இருந்து வாழ்ச்சி தொடங்கியிருக்க நாங்கள் போய் ஹைட் பண்ணிடோம். எங்களோட வீடெல்லாம் எரிச்சது. அதுக்கு பிறகு நாங்கள் ஜாஃப்னாக்கு மூவ் பண்ணி ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு ஆஸ்திரேலியன் என்ட்ரி வாஸ் கிவன் டு அஸ். நாங்கள் 1986 வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒரு 15 வயசு இருந்தது. 12 வயசுல தான் ராய்ட்ஸ் நடந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரெசிலியன்ட் வாஸ் ப்ராபப்ளி த மெயின் திங் தட் ஐ காட் டு பி ஏபிள் டு கோப் வித் எனி திங். ஸோ அது ஒன்று. மற்றது வந்து அந்த பிளாக் ஜூலாயும் ஜாஃப்னா எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆர்மி எல்லாம் அங்கே இருந்தது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் தேர் லைவ்ஸ். அது வந்து என்னை ஷேப் பண்ணது டு சே இந்த சான்ஸோடு என்ன செய்யலாம்னு. அந்த ஃபீலிங்ஸ் என்னோட 40 வருஷத்துக்கு இருந்திருக்கு, இப்பயும் இருக்குது. ஏனென்றா கிணறு பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்காது. அந்த சான்ஸோட எப்படி நாங்கள் மெத்தா ஆக்கள லைஃபை இம்ப்ரூவ் பண்ணலாம் என்று. அண்ட் அதுதான் நான் ஆம்னஸ்டி அண்ட் ஆஸ்திரேலியன் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன் அண்ட் சாரி கலெக்டிவ் இந்த சவுத் ஏஷியன் நெட்ஒர்க் அந்த வேலையெல்லாம் செய்கிறது டு இம்ப்ரூவ் அண்ட் ட்ரை அண்ட் ஹெல்ப் அதர் பீப்புள்.
0: சரி, நீங்கள் அந்த ஊடகங்களுக்கு வெளியிட்ட அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தீர்கள், ஆஸ்திரேலியா எங்கள் குடும்பத்திற்கு 2வது வாய்ப்பை வழங்கியது என்று. ஒரு அகதி மற்றும் புலம்பெயர் பின்னணி கொண்ட ஆஸ்திரேலியராக இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த விருது அல்லது இந்த அங்கீகாரம் உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தருகிறது?
1: ஆஸ்திரேலியா கணக்கு ரெஃப்யூஜிஸ் அண்ட் மைக்ரன்ஸ் இருக்கணும். லாஸ்ட் சென்சஸோட பார்க்க மோர்தன் அரவாசியாக்கள் ஹேட் பேரண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒன் பேரண்ட் வெளிநாட்டில் ஃபோன் பண்ணது. அண்ட் ஆஸ்திரேலியா ஐ திங்க் நீட்ஸ் டு டூ அ பெட்டர் ஜாப் இன் அண்டர்ஸ்டாண்ட் இன் ரெக்கக்னைசிங் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் அண்ட் பீப்புள் கம் ஹியர். ஸோ அந்த வித் தட் இன் மைண்ட் ஐ திங்க் எந்த ஃபீலிங் இஸ் தட் கேன் அ ரெஃப்யூஜிஸ் அண்ட் மைக்ரன்ஸ் கிவ் பேக் டு ஆஸ்திரேலியா அண்ட் ஹோப்ஃபுல்லி மோர் அண்ட் மோர் கெட் ரெக்கக்னைஸ்ட். அண்ட் எந்த வேலை இன் மைக்ரன்ஸ் அண்ட் ரெஃப்யூஜிஸ் பழமையாக ஹெல்த் பிஸ்னஸ் அந்த ஏரியாவுக்கு போவினும் கேன மைக்ரன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஓ என்வாரன்மெண்ட் ஏரியாஸில் ஒர்க் பண்ணுறப்ப. ஸோ அந்த அப்படி பார்க்க எந்த வேலை கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்ட். நான் மோஸ்ட்லி யூரோப்பியன்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியன்ஸோட ஒர்க் பண்ணுறேன். எனக்கு நான் வைக்க தான் இந்த ஏரியாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. So it's nice to be, I think, recognized in that space.
0: சரி, சமூக நீதி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய இரண்டுக்கும் நீங்கள் ஆற்றிய பங்களிப்புக்காக இந்த விருது உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதைவிட நீங்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக காலநிலை மாற்றம், மனித உரிமைகள் மற்றும் சஸ்டெயினபிலிட்டி துறைகளில் பணியாற்றியுள்ளீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மிகவும் பெருமைப்படும் சாதனையாக இதை பார்க்கிறீர்கள்.
1: கேன வேலை நடந்திருக்கு அந்த டைம்ல. ஆனால் நாங்கள் அவ்வளோ ப்ரோக்ரெஸ் பண்ண இல்லை. வேர்ல்டில் பார்த்தாலும் ஆஸ்திரேலியாவில் பார்த்தாலும் ப்ரோக்ரெஷன் ஹேஸ் பீன் ஸ்லோ. ஹியூமன் ரைட்ஸை பார்த்தாலும் என்வாரன்மெண்ட் பார்த்தாலும் பாலிட்டிக்ஸ் ஃப்ரம் யூஎஸ் பாலிட்டிக்ஸ் த்ரூ டு ஆஸ்திரேலியன் பாலிட்டிக்ஸ் கெட்ஸ் இன் த வே. ஆனால் that there is progress up regulations have improved human rights mandatory reporting has improved climate reporting has improved so canarias the improvement rendirukku ana not to the extent that we need to prevent global warming and all the impacts of global warming and human rights abuse. So எந்த வேலையில் நான் இப்போ 30 வருஷத்தா இந்த ஏரியாஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐம் ப்ரவுட் ஆஃப் எம்ப்ளாயிங் அண்ட் டீச்சிங் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் வாட் டு டூ இன் திஸ் ஸ்பேஸ். ஸோ க்ரூமிங் த நெக்ஸ்ட் லீடர்ஸ் இஸ் ப்ராபப்ளி வாட் ஐம் மோஸ்ட் ப்ரவுட் ஆஃப்.
0: சரி, இப்போ அகதி மற்றும் புலம்பெயர் பின்னணியில் இருந்து வர இளம் ஆஸ்திரேலியர்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் அறிவுரை என்ன?
1: எந்த மெசேஜ் வுட் பி இந்த ஏரியாஸில் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொண்டு வருவீங்கள். அந்த பெர்ஸ்பெக்டிவ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் த வே பாலிசி அண்ட் அஜெண்டா இஸ் ஷேப்ட். அது வழியாக இந்த ஏரியாஸில் நீங்கள் ஆஸ்திரேலியாவும் வேர்ல்டும் நீங்களும் பார்த்து கொள்ளணும். அண்ட் யோர் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஜஸ்ட் அஸ் இம்பார்ட்டன்ட் அஸ் எனி ஒன் எல்சஸ்.
0: இதேவேளை இப்போது உங்களுக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது. இந்த விருது உங்களுக்கு பெருமையாக ஒரு சாதனையாக உணர்வதை விட இன்னும் செய்ய வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் அல்லது ஒரு ஒரு பாரமாக உணர்கிறீர்களா?
1: இல்லை இல்லை, பேர்டன் இல்லை. வித் எனி அவார்ட், இந்த அவார்ட் வந்து எனக்கு இந்த அவார்ட் வில் ஹெல்ப் ஓப்பன் டோர்ஸ் வேர் ஐ கேன் டேக் த மெசேஜ் ஃபர்தர். ஸோ ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யூஸிங் இட். நான் என்னோட போர்டில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் விக்டோரியா போர்டு, அது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் த கண்ட்ரி. அண்ட் தேர்ஸ் அ நம்பர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா மெடலிஸ்ட் இன் த கவுன்சில் அண்ட் ஆன் த போர்டு. அந்த ஆக்களோட ஒர்க் பண்ணுறது வந்து யூ கோ ஹையர் அப் இன் கவர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டு டேக் த மெசேஜ் ஃபர்தர்.
0: இந்த விருது தொடர்பில் நீங்கள் யாருக்கே நம்ம நன்றி சொல்ல விரும்புகிறீர்களா அல்லது இந்த விருதை யாருக்காவது அர்ப்பணிக்க விரும்புகிறீர்களா?
1: இந்த அவார்ட் வந்து எனக்கு கிடைச்சது ஃப்ரம் ஒர்க்கிங் வித் ஆல் த காலீக்ஸ் இன் த ஆர்கனைசேஷன்ஸ் ஐ ஒர்க் வித். இட்ஸ் தேர் ஒர்க் தட்ஸ் ஹெல்ப் மீ கெட் த அவார்ட்ஸ். அவைக்கு டெடிகேட் பண்ணாலும் ஃபேமிலிக்கு டெடிகேட் பண்ணாலும் அண்ட் த சொசைட்டி தட் that I work with and the communities that work with I can dedicate பண்ணணும்.
0: உங்களிடம் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். அதாவது 1980களில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த அந்த 12 வயது சிறுவனை இன்று சந்திக்க நேர்ந்தால் அவரிடம் நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன?
1: அவரை சந்திச்ச நான் சொல்லுவேன், என்ன கொஞ்சம் பாஸ்கெட்பால் ட்ரைனிங் போய் பாஸ்கெட்பால் வந்திருக்கோம் முடியல. ஜோக் பண்ண நான் எனி அட்வைஸும் கொடுக்கல. இந்த வெதர் த்ரூ லக் ஓ த்ரூ ஹார்ட் ஒர்க் எனக்கு கன பாசிட்டிவ் திங்ஸ் நடந்திருக்கு. அண்ட் இந்த 12-year-old பாய் ஐ டோன்ட் திங்க் வில் பிலீவ் வாட் ஹேஸ் ஹேப்பன்ட். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேட் தட் விஷன் பேக் தென்.
0: மிக்க நன்றி டெரன்ஸ் ஜெயரத்னம் அவர்களே. இது போன்று இன்னும் நிறைய விருதுகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களது சமூக பணி தொடரட்டும். நீங்கள் இன்னும் பல உயரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி, வணக்கம்.
2: சமூக நீதிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் சிறந்த பணியாற்றிய டெரஸ் ஜெயரத்னம் அவர்களுக்கு சமீபத்தில் கிடைத்த ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருதினை பற்றியும் தனது பணிகளை பற்றியும் நம்முடன் பகிர்ந்தார். அவரை நேர்காணல் கண்டவர் ரேணுகா துரைசிங்கம்.

0: நீங்கள் தயாரா? எஸ்பிஎஸ்ஸும் தயாராக இருக்கிறது. அலெக்சா, கூகுள் ஹோம் அல்லது ஆப்பிள் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் மூலம் எளிதாக தொடர்பில் இருங்கள். எஸ்பிஎஸ் தமிழிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் சமீபத்திய செய்திகளை, கருத்துக்களை, கதைகளை கேளுங்கள். சொல்லுங்கள், ப்ளே எஸ்பிஎஸ் தமிழ் பாட்காஸ்ட். எஸ்பிஎஸ் ஆடியோ, உங்கள் மன அலைக்கு ஏற்ற இசை, வானொலி மற்றும் பாட்காஸ்டுகளை வழங்குகிறது.
1: விளையாட்டு பிரியரா நீங்கள்? எஸ்பிஎஸ் ஸ்போர்ட் விளையாட்டு ஆர்வலர்களின் நம்பர் ஒன் இடம். சைக்கிள், மோட்டார் விளையாட்டு, உலக தடகளம் மற்றும் பல. செல்லுங்கள் sps.com.au/sport. உலகெங்கும் வாழும் மக்களின் கதைகளை உங்களுக்கு எடுத்து வருகிறது விருதுகளை வென்ற டேட்லைன். டேட்லைன் நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமைகளில் இரவு 8:30 எஸ்பிஎஸ் டிவியில் அல்லது எப்போது வேண்டுமென்றாலும் எஸ்பிஎஸ் ஆன் டிமாண்டில். ஆச்சரியப்பட வைக்கும் நம்மவர்களின் கதைகளை மொபைல் வழி கேளுங்கள். எஸ்பிஎஸ் ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது sps.com.au/tamil எனும் இணையதளம் வழி கேளுங்கள். எஸ்பிஎஸ் ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். எஸ்பிஎஸ் ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
2: இன்டென்சிவ் கேர், தீவிர சிகிச்சை மருத்துவம், தொற்று கட்டுப்பாடு மற்றும் உயர்கல்வித் துறைகளில் ஆற்றிய சேவைகளுக்காக ஆஸ்திரேலியாவின் அதிஉயர் விருதுகளில் ஒன்றான மெம்பர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருது இந்த ஆண்டு பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம் வெங்கடேஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது பின்னணி குறித்தும் அவர் சந்தித்த சவால்கள், செய்த சாதனைகள் குறித்தும் பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம் வெங்கடேஷ் அவர்களை நேர்காண்கிறார் செல்வி இன்பசேகரன்.
3: வணக்கம் பாலா வெங்கடேஷ் அவர்களே.
4: வணக்கம் செல்வி, ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்றது.
3: நிச்சயமாக கிங்ஸ் பர்த்டே ஹானர் லிஸ்டில் உங்களுக்கு மெம்பர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய இந்த விருது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதற்கு முதலில் வாழ்த்துக்கள். இந்த அங்கீகாரம் உங்களுக்கு என்ன அர்த்தத்தை உணர்த்துகிறது என்று சொல்லுங்கள். அதோடு உங்கள் மருத்துவ பயணத்தை நீங்கள் திரும்பி பார்த்தால் என்ன நினைக்கிறீர்கள்?
4: இந்த அவார்டு பற்றி தெரிஞ்ச உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீலிங் வந்து ரொம்ப ஹம்பிளிங்காக இருந்தது. இது மாதிரி பெரிய அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்களேன்னு ரொம்ப சந்தோஷம், பட் ஆல்சோ வெரி ஹம்பிள். அண்ட் இதில் நான் எக்ஸ்பெக்டும் பண்ணலை. ஸோ இது வந்ததை பற்றி ரொம்ப சந்தோஷம். ஆல்தோ இந்த அவார்டு எனக்கு கொடுத்துருந்தாலும் நாங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோமோ, என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோமோ, இட்ஸ் மோர் ரெகக்னிஷன் ஆஃப் ஆல் தட் ஒர்க். இது நான் மாத்திரம் இல்லை, என்னோட சேர்ந்து ஒரு நிறைய பேர், ஒரு பெரிய டீம் சேர்ந்து நாங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணது. இட்ஸ் ரெகக்னிஷன் ஃபார் தெம் ஆல்சோ. நீங்கள் நான் என்னோட மருத்துவ பயணத்தை பற்றி கேட்டீங்க. நான் ஸ்கூல் காலேஜ் படித்ததெல்லாம் சென்னையில். நான் மெடிக்கல் காலேஜ் வந்து நான் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர்ல படிச்சேன்னா, எங்கள் ஃபேமிலியில நான் தான் ஃபர்ஸ்ட் முதல் டாக்டர் நான் தான். அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க, பட் எங்கள் ஃபேமிலி ஃபாதர் சைட் மதர் சைடு எல்லாரும் பார்த்தோம்னா நான் தான் முதல் டாக்டர். எங்கள் அப்பா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை மெடிக்கல் ஸ்கூல் காலேஜுக்கு அனுப்பிச்சாரு. எங்கள் அப்பா எனக்கு எல்லாம் நிறைய சப்போர்ட் கொடுத்து நான் வெள்ளூர்ல எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டின்னு ஒரு கோர்ஸ் பண்ணினேன், ஜென்ரல் மெடிசன். அது முடிச்ச அப்புறம் 1988 நான் இங்கிலாந்துக்கு ஒரு 7 அங்கே போய் ட்ரெயின் பண்ணி 1995 நான் ஆஸ்திரேலியா வந்தேன். ஒரு லாஸ்ட் 31 இங்கே ஒரு இன்டென்சிவ் கேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஒரு மெடிக்கல் ஜேர்னியை பற்றி பார்த்தேன்னா, இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அந்த ட்ரைனிங் பீரியடே ஒரு 10 ஆகும். அதுக்கப்புறம் கண்ட்ரி மூவ் பண்றதுல அது நிறைய டைம் ஆறுது. அந்த ஜேர்னியில நம்ம வந்து இப்போ நான் ஒரு 35 இஃப் ஐ லுக் பேக், ஐ பீன் வெரி ஃபார்ச்சுனேட். எனக்கு நிறைய மென்டோர்ஸ் இருந்திருக்காங்க, தே ஹெல்ப் மீ சோ மச். இந்த சிஸ்டம் ஹேஸ் பீன் வெரி ஹெல்ப்ஃபுல் எனக்கு, போத் இந்தியா, யூகே, ஆஸ்திரேலியா, எவ்ரிவேர் எனக்கு ஹவ் ஹேட் சம் ஒண்டர்ஃபுல் ட்ரைனிங். இதுல முக்கியமா இன்னொரு என்னன்னா, கரியர்ல வந்து நம்ம சம்டைம்ஸ் தெர் வில் பி சம் சேலஞ்சஸ். அப்படி வரச்சே நம்ம அந்த ஃபெயிலியர்ஸ்ல வி ஹாவ் டு லேர்ன் த லெசன்ஸ் ஃப்ரம் தட். அது ரொம்ப முக்கியம். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரச்சே நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் போகாது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா, ஓவரால் வி ஒர்க் வித் நம்பர் ஆஃப் பீப்புள், அந்த டீம் மெம்பர்ஸோட ஒர்க் பண்ணி, எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் you know, goals, we have to let and our goals are meet pandra maadhiri namba work pananum. Leadership is important. Indha maadhiri pannadanaala we were able to develop a number of projects.
3: இந்த விருது அறிவிக்கப்பட்ட போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று நீங்கள் கூறினீர்கள். உங்களை இந்த விருதிற்கு அவர்கள் ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்று நினைக்கிறீர்கள்?
4: இது கிடைச்சது பத்தி ரொம்ப ஒரு பிரிவிலேஜ், ரொம்ப பெருமை. பட் நான் சொன்ன மாதிரி இது வந்து இட்ஸ் ரெகக்னிஷன் ஆஃப் த டீம். வந்து எங்க டீம் வந்து என்னெல்லாம் அச்சீவ் பண்ணதுன்னு கேட்டேன்னா, காலேஜ் ஆஃப் இன்டென்சிவ் கேரை நாங்கள் ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அந்த காலேஜில் நாங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டெவலப் பண்ண முடிஞ்சது. இன்டென்சிவ் கேர் ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. ஸோ தட்ஸ் த கிளினிக்கல் சைட். நாங்கள் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷனும் டெவலப் பண்ணோம். நாங்கள் கோர்ஸை செட்டப் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அண்ட் தென் நாங்கள் ரிசர்ச் ப்ரோக்ராம், பெரிய ரிசர்ச் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணோம். அந்த செப்சிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் அது இன்டென்சிவ் கேரில் ரொம்ப காமன் கண்டிஷன். And on the condition ikka treatment is difficult, adukku vandu naanga periya important research la pannom. And COVID-19 vandappo worldwide is a big problem. India la vandu problem romba public health level la romba jaasiya irundhathu. Periya team inge irundhu naanga India oda partner panni the Indian doctors and researchers, they were did a fantastic job. The research ikku vandu ava romba contribute panni we were able to develop new treatments.
3: சரி, இந்த செப்சிஸ் அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். செப்சிஸ் மேலாண்மை மற்றும் தொற்று கட்டுப்பாட்டில் நீங்கள் கூறியது போல ஆஸ்திரேலியாவிலும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலும் நீங்கள் முக்கிய பங்கு வகித்திருக்கிறீர்கள். இன்றைய நிலையில் செப்சிஸ் சிகிச்சையில் உள்ள முக்கிய சவால்கள் என்னவென்று நினைக்கிறீர்கள்?
4: It's a very important question. ரொம்ப முக்கியமான ஹெல்த் இஷ்யூ இது. செப்சிஸ்ங்கிறது இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சிவியர் ஆச்சுன்னா கேன் லீட் டு செப்சிஸ்ங்கிற ப்ராப்ளம். Where in the body la vande the all the organs start to fail and then it can become life threatening. Idhula enna na every year roughly oru 150 million cases worldwide sepsis irukku. Australia avara mathrum ovvor varshamum about 9 to 10000 patients are there with sepsis. It's a big problem. Unnon enna na in the sepsis romba severe aachuna blood pressure korayum and and the condition per septic shock nu per. அது செப்டிக் ஷாக்னு வந்ததுன்னா ரஃப்லி 1 in 3 பீப்புள் தே வோன்ட் சர்வைவ். பப்ளிக்ல வந்து இந்த செப்சிஸ் அவேர்னஸ் அவ்வளவு இல்லை. இப்போ பப்ளிக் வந்து கேன்சர்னா என்னன்னு தெரியும், ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு தெரியும், ஆனால் செப்சிஸ்ங்கிற ப்ராப்ளம் வந்து இன்னும் கிளியராக அவேர்னஸ் இல்லை. அதனால ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகிறது. ப்ராப்ளம்ஸ் கேன் டெவலப் வெரி குவிக்லி. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம நான் சொன்னேன் இல்லையா வேர்ல்டு வைட் செப்சிஸ் நிறையா இருக்கு. ஆனால் 85% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் ஆஃப் செப்சிஸ் வந்து இந்த குளோபல் பர்ன் லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் இருக்கு. ஸோ அந்த இடத்துல போய் தான் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணி அவுட்கம்ஸ்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம், அது ஒரு சேலஞ்ச், அது நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, செப்சிஸ்ல வந்து ரொம்ப சிவியர் வியாதி வந்து பொழைச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனாலும் அந்த நார்மல் ஒர்க்குக்கு திருப்பி போறதுக்கு ஒரு 6 மாசம் சில வாட்டி ஆறுது. அந்த போஸ்ட் செப்சிஸ் சிண்ட்ரோம்னு அது ஒரு ப்ராப்ளம். அண்ட் அதுவும் நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு. இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலெல்லாம் அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கு. இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அந்த யூஸ்வல் ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த ஊர்லாம் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒர்க் பண்ணும். அந்த ஊர்ல வந்து அந்த பாக்டீரியாங்கெல்லாம் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் தேவ் டெவலப்ட். அதனால சில கண்டிஷன்ஸ் ட்ரீட் பண்றதும் ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் ஒரு நிறைய சேலஞ்ச் இருக்கு. நாங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம்.
3: மருத்துவ சிகிச்சையில் உங்களுடைய பங்கு பற்றி கூறினீர்கள். அதேவேளை சில வகையான கல்வி பயிற்சியிலும் உங்களுடைய பங்கு இருப்பதாகவும் நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதில் குறிப்பாக பிரிஸ்பன் இன்டென்சிவ் கேர் ரெஜிஸ்டர்ஸ் கோர்ஸ் போன்ற திட்டங்களை நீங்கள் தொடங்கியிருக்கிறீர்கள். அந்த அனுபவத்தில் இளம் இன்டென்சிவ் கேர் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர்களை உருவாக்குவதில் மென்டர்ஷிப் வழிகாட்டுதல்கள் எவ்வளவு முக்கியம் என்று நினைக்கிறீர்கள்?
4: அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மென்டோர்ஷிப்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா நான் கேன் அகெயின் சே திஸ். நான் வந்து 1995 நான் இந்த ஊருக்கு வந்தேன். நான் ஒரு ரெஜிஸ்ட்ராரா வந்தேன் இந்த ஊருக்கு. எனக்கு யாரையும் தெரியாதப்போ எனக்கு வந்து ரெண்டு மென்டோர்ஸ் எங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வால்மியோர் அண்ட் டாக்டர் ஜான் மார்கன். அவ ரெண்டு பேரும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி அவ வந்து எனக்கு ஒரு இந்த கரியர் பாத்வே எல்லாம் எப்படி நாவிகேட் பண்ணணும், எக்ஸாமுக்கெல்லாம் அசிஸ்ட் பண்ணி அவ ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கெட் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஜாப் கிடைச்சி, ஐ வாஸ் ஏபிள் டு டெவலப் மை ஓன் ப்ரோக்ராம். மென்டோர்ஷிப் இல்லாம இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ட்ரெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால நான் வந்து இந்த இன்டென்சிவ் கேர் ரெஜிஸ்ட்ரார்ஸ் கோர்ஸ் நான் ஆரம்பிச்சேன் 1998ல. ஆனுவல் கோர்ஸ் அது, அது இன்னும் ஓடிட்டு இருக்கு. அந்த அந்த மாதிரி மென்டோர்ஷிப் இருந்தாதான் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ட்ரெயின் பண்ண முடியும், அவளுக்கு வழி காட்ட முடியும். அண்ட் அவ வந்து தே லேர்ன் ஃப்ரம் மென்டோர்ஸ் அண்ட் இன்டர்ன் ஜென்ரேஷனுக்கு அவ ஹெல்ப் பண்ணுவா. அதனால அந்த டிரான்ஸ்பரிங் நாலேஜ், ஒரு சிஸ்டம்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு மென்டோர்ஷிப் ரொம்ப தேவை.
3: சர்வதேச தீவிர சிகிச்சை, கல்வி மற்றும் பாலின சமத்துவ முயற்சிகளில் நீங்கள் அளித்த பங்களிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த கேள்விக்கு பதில் கூறுங்கள். அடுத்த 10 ஆண்டுகளில் உலகளாவிய தீவிர சிகிச்சை மருத்துவத்தில் எந்த மாற்றங்களை நீங்கள் காண விரும்புகிறீர்கள்?
4: நம்ம இன்டென்சிவ் கேர்ல அடுத்த 10 வருஷம் நமக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆஸ்திரேலியா நம்ம இருக்கோம். ஆஸ்திரேலியால வந்து இட்ஸ் ஹை இன்கம் கண்ட்ரி, நமக்கு வந்து இங்க ரொம்ப ப்ரிவிலேஜ் பொசிஷன்ல இருக்கோம், எல்லாருக்கும் மெடிக்கல் ஆக்சஸ் இங்க இருக்கு. ஆனா வேர்ல்டு வைடு ஆக்சஸ் டு இன்டென்சிவ் கேர் வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அது ஒரு முக்கியமா நம்ம வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் இந்த ஆக்சஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஆக்சஸ் நாட் ஒன்லி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இந்த இன்டென்சிவ் கேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு மாத்திரம் இல்லை, இன்டென்சிவ் கேர் எஜுகேஷனுக்கும், இன்டென்சிவ் கேர் நாலேஜுக்கும், இன்டென்சிவ் கேர் ட்ரைனிங் அதுக்கும் நம்ம ஒர்க் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும். மெடிக்கல் காலேஜ்லயே அந்த கரிக்குலத்துல வந்து இன்டென்சிவ் கேர் எஜுகேஷன் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கணும். அது வந்து இட்ஸ் நாட் ஸ்டாண்டர்ட் எவ்ரிவேர். ஆஸ்திரேலியால வந்து இன்டென்சிவ் கேர் எக்ஸ்போஷர் அந்த 6 இயர்ஸ் ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ல 4 வீக்ஸ் தான் அவளுக்கு கிடைக்கிறது. ஸோ அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னொன்று என்னன்னா, இன்டென்சிவ் கேர் வந்து ஒரு இட்ஸ் ரொம்ப ஒரு டெக்னாலஜி ரிச் என்வாயர்மெண்ட். பை இட்ஸ் வெரி நேச்சர் இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ஸ்பெஷல்டி. அதுக்கு வந்து எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் இன்னொன்று முக்கியமாக என்னன்னா, நமக்கு இந்த பேக் போன் ஆஃப் இன்டென்சிவ் கேர் வந்து நர்சிங் ஸ்டாஃப். அவ இல்லாமல் ஹை குவாலிட்டி இன்டென்சிவ் கேர் நடத்த முடியாது. ஆஸ்திரேலியாவில் வந்து இன்டென்சிவ் கேர் ஏன் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்னா, பிகாஸ் நம்ம வி ஹேவ் வெரி குட் நர்சஸ். ஸோ நம்ம நர்சிங் ட்ரைனிங், ப்ரொமோட்டிங் நர்சிங் வெல்ஃபேர் பண்ணணும். ஆஃப்டர் தே சர்வைவ் இன்டென்சிவ் கேர் அந்த போஸ்ட் இன்டென்சிவ் கேர் சிண்ட்ரோம் வேர் டேக்ஸ் அ லாங் டைம் அவா டு அவளுக்கு வந்து டு கெட் பேக் டு தேர் ரொட்டீன் அண்ட் தேர் நார்மல் லைஃப். அதுலேயும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சி அந்த சர்வைவர்ஷிப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள அச்சீவ் பண்றது பாசிபிள், பட் அதுக்கு வந்து நம்ம ஒரு குளோபல் கொலாபரேஷன் தேவை.
3: மிக்க நன்றி பாலா வெங்கடேஷ் அவர்களே. உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மெம்பர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா AM விருது குறித்து நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
4: ரொம்ப நன்றி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
2: ஆஸ்திரேலியாவின் உயரிய தீவிர சிகிச்சை மருத்துவம், தொற்று கட்டுப்பாடு மற்றும் உயர்கல்வித் துறைகளில் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பிற்காக மெம்பர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா AM விருது பெற்ற பேராசிரியர் பாலசுப்ரமணியம் வெங்கடேஷ் அவர்களுடன் உரையாடலை கேட்டோம். இந்த செய்தியை எடுத்து வந்தவர் செல்வி இன்பசேகரன்.
1: உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின் Facebook.
5: கைபேசியில் நாங்கள் இருக்கிறோம்.
6: எப்பொழுதும் எங்கு சென்றாலும் உங்கள் கைபேசியோடு நாங்களும் வருகிறோம்.
7: facebook.com/sbstamil.
1: செய்திகள், நாட்டுநடப்புகள், புதினங்கள், கருத்துக்கள், விமர்சனங்கள்
8: அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது Facebook.
5: எம்மோடு Facebookல் இணையுங்கள். உங்களது கதைகளை, வாழ்வை எங்களோடு பகிர வாருங்கள்.
7: facebook.com/sbstamil. SBS தமிழ் Facebook உங்களோடு பயணிக்க இப்பொழுதே லைக் செய்யுங்கள்.
8: facebook.com/sbstamil.
2: நேயர்களே, நமது நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு ESBS சவுத் ஏசியன் சேனலில் நீங்கள் நேரலையாக கேட்கலாம். அடுத்ததாக நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் ஒன்றை கேட்போம். படம் மே மாதம், பாடியவர் சோபா சங்கர், இசையமைத்தவர் AR ரஹ்மான், எழுதியவர் வைரமுத்து.

நேயர்களே, இத்துடன் இந்த வார நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் புதன்கிழமை நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது சரண்யா பாலகிருஷ்ணன்.

नहीं बस एक खराबी है, आदत से नहीं।

0: tu. Dancing, far and style.
1: Slow down, boys.

Bachan, Bachan, Bachan Party.

The Bollywood Session on SBS South Asian.

Papus, papus, papus, papus.